சச்சித் குருமக்கர்ச்சபிதி வஸ்திரானங்கார சந்தனை கவசம் தாரயதி அஸ்து சோபி விஷ்ணுர்ண சன்சயாஹ ஸ்நானேச சர்வ தீர்த்தானாம் ப்ரதிபாஸா ப்ரதக்ஷிணே யத் பரம் லபதே லோகஸ்தரேதத் தாரணே முனே பஞ்சலக்ஷஜபே நைவ சித்தமே தத் பவே த்ருவம் லோகே ச சித்த கவசோ நாவசீததி சங்கதே நாகஸ்ய மிருத்யுர் பவதி ஜரே வண்ணோ விசீஸ்வரி ஜீவன் முக்தோ பவே சோபி சர்வ சித்தீஸ்வரீஸ்வரி யதீ ச சித்த கவசோ விஷ்ணு துல்யோ பவே த்ருவம்.